0: ஒரு இசை கோலத்தில் இணைந்திருக்கிறது. வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டின் பெரிதா மற்றும்
1: விச்சு நாகர்.

0: இயக்கிய யாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டிலே ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் திப்பு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, அறியில் இருந்து முன் பணியா ஆறு முன் பணியா ஒரு மனித என் மனதில்
0: புரியாத உறவில் நீங்கள் அறியாத சூழலை சந்தி மாற்றம் தந்தது நீடாது இதோ பாடல்.

0: பிரம்பிரையில் அந்நிய திசையில் மற்றும் குரலில் ரோஷேஷ்வரியிலிருந்து ஜலாவிகாஜலிருந்து பாடல்
1: குரு பாட்டு

0: கொடுங்கள் செய்தியில் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாக் மற்றும் கனடா யுகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எஸ்பிபி குரலில் ஏராமன் பாட்டும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதல் என்னுடன் போகிறார்
0: நான் கோவிலில் வந்து பிரிவில் ஏன் பன்னிரண்டு
1: இது ஆடல்.

0: இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: திரையில் அனிஷாமா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்லுமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் சென்று அதை பற்ற வைத்தது உன் தண்ணி என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு துணி காந்து புதுமைக்கும்.
1: கவிதை பாடல் காதல் பேசின தங்கள் கடைசியில் நம் கொஞ்சம்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் மண் பருத்தது.

0: காட்சியை அலங்கரித்து நன்கள் தருகின்ற அடுத்து பாருங்கள்.
1: மிஸ்டர் லோபஸ் இருக்கும் சூப்பர் ஸ்டார் இசையில் அனிருத் குரலில் மிர்ச்சி விஜய் வரியிலிருந்து கற்றுனு கற்றது பாடல். அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது,
0: அவள் வேறா சிறப்பையே மனம் நூறா நடந்தது.
1: இதோ பாடல்.

0: வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்கு அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டே கண்டிப்பாக விரைவில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்று சொல்ல தாங்க வகைத்தால்
1: இன்னும் இல்லை என்று என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச தமிழ் ஐடிஆர் ஹவுஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்.
1: நான் சிரித்தால் திரையில் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் தந்தி கலைக்கு கொண்டு ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வரியிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு தேவைவா
1: இன்னும் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இன்னும் பாடல்.

0: கொடுத்தது சி போனது. அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் அறியிலிருந்து தனியே அண்ணந்தனிய பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலைமை ஒரு நிலையை பொருள் வென்று விடும் இதோ பாடல் கட்டளை.

0: அடுத்த வர பாடல்
1: மின்சார கடல்கள் திரையில் ரகுமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் இசை அதை பெற்றுதான் ஆகும். முன் விரியும் இசை அதை பெற்றுதான் ஆகும்.
0: பச்சைகளின் கூக்கூக்கு பச்சைகளின் ரிங் ரிங் ரிங் சங்கீதம் சுடிதருளி சங்க பெண்ணின்
1: இது பாடல் கட்டளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்மொழி ஐபிஆர் மற்றும் கனடா விவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறியும் மிகவும் இசையும் ஸ்ரீராம் குழுவில் கோபிஷா வடிவுகள் கதைப்போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று.
0: இதற்கெல்லாம் அசங்கள் என்ன கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா.
1: இதோ பாருங்கள்

0: இது சர்வதேச தொழில்களில் ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி
1: நேயர்கள் இத்தோடு எளிதிலவை நிகழ்ச்சி செய்து மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடிய விடைபெறுவது
1: உங்கள் அன்பின் ஜெரினாநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

வணக்கம், இனிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டிலே வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

இல்லை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அர்த்தங்களாக கூட நம்புவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளிடம். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்வீர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை நிறுத்தி வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நன்றி சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்தது ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்தது என்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாங்கள் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பி ஒன்று பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோ ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக் கொள்வார்கள். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சிவத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யார் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து விசாரிக்கப்படும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இங்கே நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நீங்கள் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை அங்கே இருப்போம். இருந்தாலும்
இது நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் கழித்துக் கொண்டு சொன்னது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒலித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் இங்கு அந்த பாடல் வரி ஒலித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒலித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: போறதுனால சந்தோஷம் தான்.
1: அந்த சில பேரு
0: மனவங்கனே.

Yeah.

0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம் எங்க ஊருக்காரதாவே ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க?
1: அதே மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல்கள் புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லணும். அதுவே கலை கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் பாடல்கள். இதை சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து நான் உங்கள் கலைஞர் கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக

சபையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடம் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிரான் என்று சொல்லி இந்த கட்டுமான பாட்டு பாடல்களுடன் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரின் இரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐபிஆர் எல்லாம் கொண்டிருக்கிறேன். ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியில் எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கு அந்த வரி ஒளிந்திருக்கவில்லை என்பதாக கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருக்க

0: விட்டுட்டு என் வீட்டுக்கு அள்ளி கொண்ட மாங்கை பேரும் இல்லை.
1: காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகமானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கொண்ட ஐசிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்களுக்கு அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒருவரையும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்

மக்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோணங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமேங்கல் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒழிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒழிக்கிறது.
1: மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன,

வாசிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

சொல்லவா?

மல்லியப்பூவே பொன்னானது, இந்த வண்ணமயில் அகலியது பூவே பூச்சூடுது, முத்தால கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட.

0: சமையில்லாத நான்
1: முழுமையில் மூடி வருது சந்தோஷம் என்ன போல கூடி வருது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோ

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டிக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே பிறகுகள் தந்தாலே.

Thank you.

பாட போனதே வெக்கமின்றி ஆடத்தோ.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களில் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா?

சிலுக்குது, உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது, உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்த.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

ਪਛਾਣ ਯਾਦ ਬੜੀ ਸੀ।

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே. Thank you.

0: யாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றிலே ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்
0: பொறியாளர் உறவில் அறியாத சுவர்கள் மாற்றம் தந்துகள் நீதான்.

0: பாடுது. ஜான்சி பேகம் அன்னிரவு சிறை மற்றும் சிறையில் லோகேஷ்வரியிலிருந்து ஜனாதிபதியாக பாடுது.
1: குரு பாட்டு

0: one of them for 20th reason is சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் கனடா முகம் வானொலி சம்பந்தக்கின்ற பாடல்
1: டூயிட் பிரிவில் எத்திதி குறைவு ஏராமல் எத்திதி மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் என் காதலி என் காதல் என்னையும்
0: நான் கோவிலில் என்று தெரிந்து என் தண்ணீர் என்று
1: இது

0: இசை குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யூத் இடையில் மணிஷர்மா இடையில் ஹரிஷ் அகர்வால் இடையில் பல்லவத்து வரியில் இருந்து சக்கரி இடையில் ஆகும்.
0: மனம் பச்சை தண்ணிதான் சொல்லி அதை பச்சை வைப்பது உன் தண்ணி என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எழுத்து புலிசாக்கு புதமைக்கு
1: கவிதை பாடு காதல் தங்கள் கடைசியில் எல்லாம் செய்து
0: சக்கரை நிலையில் பெண் நிலையில்
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் பார்ப்பது

0: செய்யும் அதன் வெறுப்பு அன்பு தருகின்றது. அடுத்து பாரு மிஸ்டர் லோகோ குறைவு நிச்சய விஜய் வரியிலிருந்து கட்டளை பெற்றது பாடல். அவள் வேறா பார்க்கையும் புதர் வேறா ஆகுது
1: அவள் வேறா கிடைக்கும் மனம் நோக்கா நடந்தது.
0: இதோ பாடல்

0: பாடல் வானலை வந்து கொண்டு இருக்கிறது நிகழ்ச்சி அலங்கரிக்கு அடுத்து வரும் பாடல்
1: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்லுகிறார் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்ல தாங்க வந்திருக்கிறான்.
1: இன்னும் இல்லை எனக்கோ என்ன சொல்ல போகிறார்கள்?

0: சர்வதேச திட்டமிடுவது ஐடிஆர் கனடா யுகம் வழங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற
1: பாடல்கள் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீத ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை இன்னும்
1: தூரம் ஒரு தூரம் உன் பின்னால் நான் வரவான் பாடல்.

0: கொண்டு இருப்பது அடுத்து வருகின்ற பாடல் ரிகன் பிரியில் ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே கண்ணந்தனியே பாடல்.
1: தனியே கண்ணந்தனியே நான் காட்டு காட்டில் இருக்கிறேன் நிலைமை பொருள் நிலைமையும் பொருள் வென்று இதோ பாடல் தங்களிடையே

0: பேசிக்கொண்டிருப்பது இது சர்வதேச விண்வெளியில் ஐக்கிய பிரான்ஸ் மற்றும் கனடா விமான வாங்கியது. அடுத்து வருகின்ற பாடல்
1: கடவுளை திருவி மேகம் ஸ்ரீராம் திருவி பூசாவரி என்பது கதைகோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கு.
0: இதற்கெல்லாம் அசன்கள் நீ கேட்க வேண்டும் உன்னை காணும் கை கூறினான் கதைகுமா. கதைகுமா
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை கேட்டதற்கு இசை போலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ்நாடு ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தொடர் இந்த நிகழ்வை நிகழ்த்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை சொல்வது
0: உங்கள் அன்பின் ஜன்னாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

தமிழிசையும் வானலையும் இது பல்சுவையும்

சுப்பிரமணிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்களுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒளிந்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காத்திருந்து வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டலில் வர முதல் பாடலை

காட்டணியில் அழித்துக் கொண்டு கொண்டது ஒரு வரையில் இரு பாடல்கள். ஐடிஆர் லண்டன் கலையரங்கம்.

ఏది పరికిల.

நிறுத்திக்கொண்டு பின்றது வட்டக்காட்டுமான பாடல்களுடன் ஒரு வருகிறது பாடல்கள் முக்கியமாக ஒரு வருகிறது பாடல்கள் பல்துறை அர்த்தங்களாக கூட உணர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வருகிறது. இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கும் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசிவிட்டு திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாத்திரம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாத்திரையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வார். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்த்தோர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுவார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யார் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்த என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை இணைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோல்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நாங்கள் வாழப்படுகிறோம். ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக இருக்கிறேன் அப்படின்றதில்லை. ஏனென்றால் ஒருவரையும் இரு பாடல்கள் காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலுடன்தான் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரையில் எங்கே அந்த பாடல்களை ஒழித்த என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டிலில் வருகின்றது.

காட்டுக்குள்ள

0: அத்த வாரம்
1: தானே வெயிட்டிங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது
1: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் மக்களை கலைத் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் எங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

வேலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் வைத்து இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணம் என்று சொல்லி இந்த கசமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் சேனல் ITR லண்டன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி பொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழிக்கின்றது என்று நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று.

kids.

0: நிக்கத்து என் நிக்கத்து அள்ளி கொண்டம் மங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிகாரிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடத்தின் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்கள் நிகழ்ச்சி என்று விடுபடுகிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகிறேன்.

இந்த நிகழ்வு தோன்றியது.

Sí, es muy caro.

Vale.

Thank you.

Mm-hmm.

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகன் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிறந்திருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

但是你这作业动应该是。

வருது, சந்தோஷம் என ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லிய பொன்னானது, இந்த வண்டு வயல் அதனால் எழுந்தது போதே

0: நகையில்லாத எண்ணியது போலே
1: முழுமையில் சந்தோஷம் என்ன போ.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

ಸಂಭ್ರಮ ಕುದಿಕ ತೋಳುವೆ ಶತ್ರು ಮುಂದು ಕೊಡ.

பாட பாட தோணுதே வெக்கமின்றி ஆட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்கு.

குத்தாலம் அருவியில் போய் பெருகோலி.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தான் பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலத்து இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

0: யாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாகும்.
1: நந்தா திரையில் யுவ சங்கர் ராஜா இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி அறையில் இருந்து
0: புரியாத உறவு என்று அறியாத சூழ்நிலை மாற்றம் தந்துடன் நீடம்

பாடல் ஜான்சி ரேசிங் அன்னிதன் இசையில் மற்றும் திரையில் ரோஷன் ஸ்ரவணிலிருந்து ஜனாதிபதி ஜனாதிபதி பாடல்

0: நீங்கள் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: பிரிவில் எஸ்பிபி குறைவு ஏராளமான மற்றும் வரியில் இருந்து என் காதலில் பாடல் என் காதலில் என் காதல் என்னையும் சொல்கிறார்
0: நான் ஓவியம் என்று பிரிவில் ஏன் தண்ணீர் என்று இருக்கிறார்
1: இது

0: குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் அகர்வா குரலில் கல்முத்து வரியில் இருந்து சக்கரையிலே பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தன்மை, என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு துணி சார்ந்து குடமைத்து.
1: கவிதை பாடல் ஆதர் தங்கள் கடைசியில் போய்வோம்.
0: சக்கரை விளைவு பெண் நிலையில்
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் வான் கல்வி.

0: சொல்லி அலங்கரித்து அந்த அருகின்ற அடுத்த பாதை மிஸ்டர் லோக்கல் கிடைக்கும் சிப்பத்தமிழர் செய்தி அன்னிரும் பிறகு மின்சி விஜய் வரியிலிருந்து டக்குனு டக்குனு பாதை அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவள் வேறா பிறகு மனம் நூறா நடக்கும்
0: இதோ பாடல்

0: கோலங்கள் வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: சங்கர மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறான்.
1: இன்னும் இன்னும் எனக்கு என்ன சொல்ல போகிறார்கள்?

0: போனீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிஜன் குரலில், ஏரகமான் இசையில், சங்கர் மகாதேவன் குரலில், அரிஹரன் வரியிலிருந்து தனியே கண்ணந்தனிய பாடல்.
1: தனியே கடத்தனியே நான் காட்டு காட்டு நின்று நிலைமை பொருள் நிலையில் பொறுமை வென்று இதோ பாடல் கட்டளையிலே

0: பாடல்.
1: மின்சார கடத்தல் இறையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் வனிதா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கிட்டத்தான் பாடல், உன் விரியும் போது பாடல்.
0: பச்சைகளின் பூ பூக்கும் பூச்செடிகளும் விரைவிருந்தது தங்கினம் சுடி தருவி தங்க பெண்ணும்.
1: இதோ பாருங்கள் காட்டுகிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச நிலையில் ஐசிஆர் மற்றும் கனடா உகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறிக்கும் மிகவும் புரியும் வரைகிறது கதைகோபால். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நீங்கிறது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் இனி கேட்க வேண்டும் உன்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா.
1: இதோ பாரு

0: மற்றும் நன்றி வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

Bye.

காலை வணக்கம். மறுபடியும் அன்பான் அவர்களே நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிராண்ட் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைநகரத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உறுதிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

0: 春风吹雨里。
1: காட்டிலையில் அழித்துக் கொண்ட பின்னது ஒரு வரிசை வேறு பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலியும்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் பல்சுவை அர்த்தங்களாக விட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைக்க திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைக்க திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை பிரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேச்சு வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாம செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை. மனதால் செய்யப்பட்ட ஒப்பந்தம் திருமணம் என்பது நீங்கள் பெருக்கிடை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கிறதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பெருவுக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து இருப்பார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியாக நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த எங்களுடைய கலைஞர் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும்
பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நீங்கள் நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்தத்தை நம் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோல்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நாங்கள் வாழ பிறந்து வந்து ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை பேசும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை எழுத்துக் கொண்டு சொன்னது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

0: சந்தோஷமா இருக்க உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: சில பேரு
1: முக்கியமானவங்க

0: மறைச்சிருக்காது.
1: அடுத்த வாரம் எங்களுக்காக தான் வெயிட்டிங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: பேசுறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க?
1: அதே மாதிரி கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

மனங்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வரையில் இரு பாடல் அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல் பாடலையை கலைக்கொண்டிருக்கின்றது. ஒரு வரையில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றும் ஒரே என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையை கண்டிப்பாக பார்ப்போம்.

மாலையில் அலங்கரித்து தோன்றுகின்றது. ஒரு வரியில் இரு நாவல் ஏற்ற இடக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி இந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் தாங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐடிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியில் எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் பின்பு அந்த வரி ஒழிக்கின்றது என்று நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள்.

0: கேட்டுத்து என்னிட்டு அள்ளிக் கொண்ட மாங்கை பேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்து வருகிறது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கொண்ட ஐடிஆர் மற்றும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்.
0: கோடி

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணின் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியை தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

Take all you need.

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒழிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒழிக்கிறது.

Thank you.

வாசிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

但是你要做一个动作。

வண்டமையில்லாத விம்மியது போதே போற்றுது. கொத்தான கொடுமையும் கோடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனுடன், இந்த மாமனுடன் மனசு பள்ளிய போதே பொன்னானது. இந்த வண்டமையில் அதனால் நின்றது போதே போற்றுது.

0: இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

Thank you.

குரு கண்ணாடி காதலே சொன்னாய் சிசிறு சொன்னாய் தந்தாடி சுத்து முத்து பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சத்தம் முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெக்கமின்றி ஆட தோணு.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கடலுக்குள்ளே துடிச்சது போல் இருக்குது.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா.

தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின்

0: சில அணையாது
1: படுவேன். நீங்களா? நான் தேடி சொன்ன தெய்வம் என் பக்கத்துலேயே இருக்குதா?

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: யாருக்குமே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரையில் இருந்து முன்பணியாக பாடி
0: புரியாத உறவில் இருந்து அறியாத சுழல்கள் மாற்றம் கொண்டுதல் இது பாடல்.

காடு. பிரம்ம சிலைக்கும் அன்னிரத்தில் சேர்ந்து மற்றும் சிறையில் லோகேஷ்வரியிலிருந்து ஜலாமுகா ஜரனி பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எத்தனை குறைவு ஏராளமான பாடும் வரியிலிருந்து என் காதலி பாடும் என் காதலி என் காதல் என்னையும் போகிறார்
0: நான் ஓவியம் என்று பிரிவில் ஏன் தண்ணீர் என்று இதுவும்
1: பாடல்

0: சிறுமிக்கு சொல்லுவேன், நீதி சேவாக்குமாறு கேட்கும் ஞானாந்தாள குரலில் நா முத்துக்குமார் வரையிறது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை
0: பாடல் சொல்லாது இதோ பாடல்

0: குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா குழுவில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்வி முத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சொல்லி அதை பற்றி வைப்பது உன் தங்கை என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு குறிப்பாக்கு குடும்பம்.
1: கவிதை பாடு ஆதல் தங்கள் கடைசியில்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் மண்பல்

0: ஆட்சியை அலங்கரிக்க தங்கள் அருகின்ற அடுத்த பாடல் மிஸ்டர் லோக்கல் குறித்து ஹிப்ஹாப் தமிழா இப்போது அன்னூர் குரலில் மில்ஸ்ரீ விஜய் கருவிலிருந்து தற்கொலை தற்கொலை பாடல் அவர் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவர் வேறா கிடைக்கும்
0: இதோ பாடல்

0: வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த வரப்பாடல்
1: கண்டு கொண்டிருக்கையில் அகர்ந்த அம்மன் இசையில் சங்கர மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கோ என்னும் வேண்டும் என்று சொல்ல போகிறார். பாடல்

ಮೇಲೆ ಮೇಲೆ ಯೋಡಿ ಒಂದು ಸೂರ್ಯ ಯಾರಿಗೆ.

0: பாட்டு வரும் பாடல்.
1: மின்சாரத்தனது இடையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் வனிதா வாசுதேவன் ரிலீஸ் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் இசை அரசின் முன்மொழியும் இசைப்பதன் பாடல்.
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளும் ரிங் ரிங் தங்கிலம் சுடிதரவும் தங்க பெண்ணும்
1: இது பாடல் அது

0: பேசிக் கொண்டிருப்பது இது சர்வதேச நிலையிலிருந்து ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை புரியும் மிகவும் இதில் பிறகு கோஷ்மிஷா வருகிறது. கதைப்போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும்
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்னும் கேட்க வேண்டும் உன்னை காணும் பை கூடினான். கதைக்குமா அதிகமா
1: இதோ பாடல்

0: இது சர்வதேச கண்ணதனின் ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா இளம் வானொலி
1: நேயர்கள், இத்தொரு நிகழ்வை நிகழ்த்தியது மீண்டும் ஒரு
0: குட்டி கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி சொல்வது
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

நீயோ விடுதல் போகிறது. மிகவும் அதை குறித்தால் கவலைப்படுவேன். இதே காரணம்

Qué vibra.

Thank you.

ঠিক আছে।

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

因为将近，他说

பூலே இந்த வண்ணமையில்லாத நாடு போலே பூச்சூடு புத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியக்கு போதே பொன்னானது இந்த வண்ணமையில்லாத நான் நின்னது போதே

இவரது சந்தோஷம் என்ன போற சொல்லி

0: கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

கிரிக்கெட் நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சத்தம் என்று கேட்ட

தொடரும் அடுத்த பாடல், யாரோ இவள், யாரோ இவள், என் பூக்களின் வேரோ இவள், என் பெண்மையை வென்றான் இவள், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

చాలా అరుణులు చదువు.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

குளிக்குது.

0: அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமே நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

Here is the party.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றினை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எட்டு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, அறையில் இருந்து முன் பணியா
0: புரியாத உறவில் முன்பு அறியாத சிலைகள் மாற்றம் தந்துவோம். இதோ பாடல்.

0: அடுத்த பாடல். ராம் சீதையில் அன்னிரத்தி சிந்து மற்றும் குரலில் ரோஷன் ஸ்வரியில் இருந்து ஜலாபுங்கள் பாடல்.
1: இதோ பாட்டு

0: சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாப் மற்றும் கனடா முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எஸ்பிபி குரலும் ஏராமல் குட்டியும் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் ஏ காதலி என் காதல் என்னையும் போகிறார்
0: நான் போகிறேன் என்று தெரிந்து ஏன் தண்ணீர் என்று இதுவும்

0: இன்னொரு கேள்வி இருக்கு சொல்கிறேன். சிவசரகுமார் ராணா பாலா குரகன் நா முத்துக்குமார் வரைந்தது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்று
0: தன் மீது பாடல் சொல்லாது இதோ பாடல்

0: இசைக்குழுங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணிஷர்மா குரலில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், பல்லிமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பத்தை தன்னைத்தான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தங்கை, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் அழித்து துணிப்பாக்கு குடமைத்தது.
1: கவிதை பாடல் என்று ஆதல் பேசும் தங்கள் அடகில்
0: சக்கரை விளைவு தென் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: மக்கள் மாநிலை வந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்ற திரையில் அகர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போகும், இல்லை என்று சொல்ல தாங்க வகைத்தால்
1: இன்னும் இல்லை நினைப்பவர் என்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார். இது பாடல்

0: ده شفت من الاي تي ار من كندا بيقوم من قبل كده من الاي تي ار من
1: தூரம் வெகு தூரம் என்று நான் பாடல்

0: நடத்தி கொண்டு இருப்பது இசை கோதர்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் திரையில் ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தொடர்ந்து நான் காட்டி காத்து நிலைமை பொருள் நிலைமையோ பொருள் என்று இதோ பாடல் தகவல்கள் இருக்கும்.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கலவை இதையும் என் ரஹ்மான் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது
0: சங்கீதம் சுவிதருளின் தங்க பெயர்
1: இதோ பாருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்மொழி ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை குறித்து மிகவும் குரலில் வருகின்றது கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்து பார்வை வேறு நீங்காத எண்ணமாக, ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் தாகம் இருக்கு.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் கதை போமா கதை போமா.
1: இதோ பாருங்கள்.

0: சர்வதேச தமிழ்வழி ஐபிஆர் மற்றும் கன்னட இளம் வானொலி
1: நேர்கள் இத்தொடர் இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி பெறுவது
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

இந்த ஏதோ மிகவும் தோன்றியது. மிகவும் இது எழுந்தது. அதற்கு முன்னால்

Thank you.

Thank you.

பண்ணிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய தலைநகரத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காத்திருந்து வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டலில் வர முதல் பாடலில்

Thank you.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அர்த்தங்களாக கூட வர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகள். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால், முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு கொண்டாற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும் போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேச்சு வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நடந்து கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னென்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறை. திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியாக நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் என்னால் வாழ வேண்டும் என்று ஒரு இதை நாங்கள் சத்தத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நாங்கள் வாழப்படுகிறோம். ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அமைந்திருக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை எடுத்துக் கொண்டு சொன்னது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்த என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்கு

0: உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறோம்னால சந்தோஷம் தான்.
0: சில பேரு முக்கியமானவங்க

0: எப்போ வர சொல்லியிருக்காரு?
1: அடுத்த வாரம் எங்களுக்காக தான் வெயிட்டிங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறோம். வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறோம்.
1: அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

பாடல்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் கலை கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் விகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலைக்கு கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றும் ஒரே பாடல் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக

0: இதயம் கொதிக்க
1: சென்றல் என்னை
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டலையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாவம் ஏற்ற இடத்தோட புதிய பழைய இடைக்கால பிராணியம் என்று சொல்லி இந்த கஷ்டமான பாட்டு பாடல்களுடன் காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்கள், உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரன் ஐடிஆர் லண்டன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு இந்த வரி ஒழிக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கு எழுதியிருப்பது என்று.

0: விட்டது என்னைத்து அள்ளி கொண்ட மாங்கை சேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள். சகசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி சகசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்து வருகிறது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் இரு வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சொந்தப்பட்டு வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் இளம் வானொலி கன்னட ஐடிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடம் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தோம். நாம் உங்களுக்கு மீண்டும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

பூஜ்யம் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

தரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தந்தை என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில்

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்தினே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிந்து செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானலை வருகிறது.

そんな

போதே சொன்னாத இந்த வண்ணமையில்லாத நான் போதே கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை மாமனோட

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள் நிகழ்ச்சிக்காக. அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.
1: ஆடாத கால்களும்

இசைக்கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

திருத்த நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சற்று முன்பு கேட்ட பாட பாட.

0: தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.
1: யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன்.

ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசை மயக்குதா சுகமும் கிடைக்குதா.

చాలా అరుదైన కూల్చదు కోలు.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: பல்லாண்டு பாடி உள்ளு கழிக்குது உள்ளாத கோட்டை கட்டி குச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி உள்ளு கழிக்குது பன்னீரை ஊசி ஊசி குளிக்குது குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்த

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின்

0: எனக்கு நானே யாதப்படுகிறேன்.
1: நீங்களா? நான் தேடி சொன்ன பயம் என் பக்கத்திலே இருக்குதா?

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

Desde luego, desde luego.